0: ஃபர்ஹாத்க்கு அடு திவேஹி எஃப்எம்.
1: திவேஹி எஃப்எம்
0: திவேஹி நாயகம்.
2: திவேஹி எஃப்எம் நோதிஹ எகம் மெகாஹெர்ட்ஸ்.
3: லவே கஃபஹ லவே.